விதால் வாஷ் அமக்கஷ வரும் திமங்கலேகு ஃபானுங்க நமாதாய் திமங்கலேகு ஃபானுக எஹெனிஹிங் அழுகந்தகாய் திமங்கலேகு ஃபானுக திருஹுன்னெவுமாய் திமங்கலேகு ஃபானுக அவஹாரவும் வணி ஆலம் தகு வெறி அல்லோஹஷே.